சொன்னு ஆயிடாதே ஆயிடாதே ஜமுனக்கு தட்டுப்பர் ஜமுனக்கு தட்டுப்பர் நீரத்த கரத்த கூட்ட நீரத்த கரத்த கூட்ட ஹீரத்த பீரத்த கூட்ட ஹீரத்த பீரத்த ஐச்சி சந்திர தப்பன் திகிதிக்கு நாதி திகி நாதி திகி திகி தோதி திகி தோதி திகி திகி ராம் தத்த தை தத்த தை ராம் தத்த தை தத்த தை ராம் தத்த தை தத்த தை

ஜெய் ஜெய் கணபதி, துமக்கிட்ட தகைத்திட்ட மங்கள முருதி, தெந்தென் தகைத்திட்ட மகா கணபதி, சித்தி விநாயக திட்ட திட்டதா, ஏகதந்த கண நாயக கணபதி, பிரணாம தா பிரணாம தா பிரணாம தா திட்ட தாத்திரி கிட்டத்துக்கதா, ஏகதந்த கண நாயக கணபதி, பிரணாம தா பிரணாம தா பிரணாம தா திட்ட தாத்திரி கிட்டத்துக்கதா, ஏகதந்த கண நாயக கணபதி, பிரணாம தா பிரணாம தா பிரணாம தா. तर हे मी तुम्हाला पखवाजावर वाजून दाखवतो. तागेतिट तागेतिट जय जय गणपती, धुमकिट तागेतिट मंगल मूर्ती, दिन दिन तागेतिट महागणपती, सिद्धि विनायक दिट दिटता.